0: What did you say?
1: என் ஹிருதய கூட்டிலே நின் ஹிருதயம் கோர்க்குமோ, இரு உயிர்கள் சேர்க்குமோ, ஒன்னாயிடுமோ.
2: My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.

0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாடு.
1: My Radio 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.

0: My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுகூடா
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்த்து வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்து.